உசக்கு மகளோ அலங்கரி விட்டாய் ஐயோயிட்டா சுத்தன்றாவுக்கும் தக்கோ தனன் விஷ்ணு